திட்டு சர்வருட பயிலே நிவாசா பாணி பாவக தினஹங்கியா பங்கஜோ மோஹு பக் நஹி சல்ல ஹம் திக்ஹா தஹ் தூபியலே மன் ஏக நாம் சேதஸ் மூட் மனாம் ஹர் பிசரத் தேரே குண்கலயா ரஹாவ்